தலாந்து இருவாயின் கச்சோ அப்பசிக்கிற்கு இந்திய அப்து இருவாய் சோஸ் நிலை யாவ் இவை இருவாயின் கச்சோ உண்டை வீத்து வந்து சென்ன அப்து இருவாய் அப்பலை கண்டாட் போய்சியோ குக்கினிக்கா ப்ரோக்ராம் கிருவாய் பேனி கிளம் ஹைக்கிட்டேன் ஜென்டியா கிருவாய் கவன்ச்பீன அக்காஷ்வானி சுவாய் பிளாஹினி போர்னை பிதம்பியாங்க ப்ரோக்ராம் இஹவு யோ அப்பசியவின் பி சேகி இருவாய் கிருவாய் பேனி கிளம் ஹைக்கிட்டேன் ஜென்டியா கி இருவாய் பசியாபி நிப்போ நகச்சோ ரிகோமா ஆர்கியூலு இப்து இருவாய் இப்து இருவாய் இவனுக்குங்கோ ஹவு ஞாவசா இவாரோ யா சொங்கன் பெம்போர் இவிலே டகோ கும்பலாய்